ஒருத்துக்கு ஜச்சர் ஹரதாஸ் பல்ல நா பாய ஹரதாஸ் பாய பல்ல பிய ஹரதாஸ் பௌர்ணத்தனா லாக ஆய ਇਹੋ ਹਰ ਰਸ ਕਰਮੀ ਪਾਈਐ ਸਤਿਗੁਰ ਮਿਲਿਆ ਜਿਸ ਸਾਹਿਬ ਕਹਿ ਨਾਨਕ ਹੋਰ ਅਨਰਸ ਸਭ ਵਿਸਰੈ ਜਾ ਹਰ ਵਸੈ ਮਨ ਆਏ।